சுமந்து வர பக்கத்து வரும் தனி ஓரோ இங்கோ நான் பார்த்து சிங்கன தம ஆச்சமத்தை விரச்சி மேலும் மன தான